நவ்வா ரிவிதி ஹந்தாம் குர்மகாய் ஷரஃபிகே அதிஹம கஷவரும் தக்வா வெறிண்ணங் எம்புரி தனிவி ரிவெதி வெகிம்வா தனிவே.

0: ஆன் விதால் வாஷ் ஹமகஸ்வரும் அஹுரென்னங் அமுரு குரவ்வாஃபாவணி அவ்வாஹத்தீம் ஹாலிஸ் குராஹால் எகலாங்கெங் அழுக்கம் குருமஷி
1: وَأُمِرْتُ لِأَنْ أَكُونَ أَوَّلَ الْمُسْلِمِينَ
0: அதி அஹுரென்னங் அமுரு குரவ்வாஃபாவணி மியும்மத்துகே முஸ்லிமுங்கே தெரேங் எம்மே ஃபுருதம மீஹாகம்கா அஹுரெமுமஷி

கண்டவ்வா ரிவிதி ஹந்தாம் குர்மகாய் ஷரஃபிகி அதிஹம கஷவரும் தக்வா வெறின்னங் எம்புரி தனிவி ரிவெதி வெகிம்வா தனிவே.

0: حقوق إلى أهلها يوم القيامة حتى يقاد للشاة الجلحاء من الشاة القرناء رواه مسلم. மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவியே ஹமகஷவரும் ஹக்குதங் ஏகே அஹ்லுவரீன கியாமத் துவஹுன் லிபி தெவ்வா ஹுட்டே மிகுதுங் தளுனுஹுன்ன பக்ரிய தளுஹுன்ன பக்ரீகே கிபைம் வெஸ் பதலு லிபி தெவ்வா ஹு
1: கடின் ரேகண்டோ கடிதி 30 மினிட் மீ தீனு கேடோ

0: இஸ்லாமும் இவாமியும் ஃபஹா அகோஸ் மி கோட்டையும் உபையுவி கியே கில்லா ஹசோர ஃபட்வாஃபியர் மிசாங்காவிஸ் வரக்கத் ஹங்குராம உம ஃபஹுகா மி கில்லா ஃபத்வஹுவஜே மி ஹங்குராமேகா அபு துஜானத் கிஃபானும் அஜா பாஃபத் ஹிபர் குரபியே தெம் இபாமியும் ரக்கா திருவி கத்தி வரிய விக்கியே கில்லாகே மிசாங்கா வர ரக்கா திருவிகன் திவே துணி உகாம் பராபுவே மி கில்லாகே மீ உன்னக்கி துணி உக்குமா விஸ்மா குலதான பயக்கவே திங் இஸ்லாமுங்க லஸ்கர் மி கில்லாகே மச்ச பொடி சாளங்க திப்பா இதையா இதுனி உகாம் பராபுவே மாக பொடு உந்தவதற்கா இனுதா மி கில்லா விஸ் ஃபதா விஜேவே மிதனும் வரக்கின லோகம்பார் தவிஸ் கனிமாவியே மிதக தீகா இஸ்லாமும் கக்காங் உளனிக்கும் இசு ரசூல் ஐஃபான் ஹஜீஸ் குரேபியே தியபாமியும் திய தகத்தி தோயகின் கக்காரு தென்டிவி துஸ்மினும் ஃபிலான் தியை குசே பத்தி விக்கியே கோட்டேரே இஸ்லாமும் எமியும் ஃபஹாகுஸ் எக்கோட்டேயின் கம்மூச விக்கியே கில்லா ஹசோர் குருபாஃபுவே மி கில்லாக ஹசோருகா விஹி துஸ்வான் நென்டிபியம் ஃபவுகா அது இஃபானுக்கு எப்பொழுது மச்ச மி கில்லா பத்திர விஜே மி கில்லாயின் நிறைவனு சபுயுக திரேகா ஹொயுபுன் அஹ்தபுகை தரிக்கமதும் சொஃபியா வே தென் இஸ்லாமுக்கு லஸ்கர் வத்தியுகி கில்லாயாய் சுலாதிமுக்கு கில்லாயாய் தெக்கில்லா ஹசோர் குருபாஃபுவே மி தெக்கில்லாக மீஹும் அமான் எதுகின் இது ரசூல் இஃபானுக்கு அரிஹன்னுக்கும் ஜவ்வே எமீஹும் எதுனி எவரெங்கு அம்தரின்னாய் கேகாஹுரி ஃபேராமாகின் ஹயபருகை பின் தூக்கஃபா ஃபேபாகின் தீமரே மிகுங் இசுருக்கு இஃபான் கபூல் குருபாஃபியவே மாத்துர முதலே பொருவா கதரை கொஃபி மீஹு கதுல் குர்பானே கம ஷர்த்து குரபியவே மீதி கோட்டே நெருவனு கனிமாக் திரேகா சத்தேக தஹனா ஹதரு சத்தேக கண்டி எங்ஹாஸ் லொன்சி ஃபத் சத்தேக அரபி துணி தண்டி நுக்குத்தேவ் அதி தௌராத் லீஃபாஹுரி எத சொஃபே நெரவி எத்தகதி யஹூதீன் எதிகத்தீமா எமீஹுன திவ்வாஃபியவே ஹொயுபுன் அஹ்தோப்கு கஹனாத்துக்கு குலாஃபத்முன் அபில் ஹகீக் ஃபருவாகின் நுதக்காகின் உளைனிக்கோ எத்தகத்தி ஹுரித்தன் ரசூதோ இஃபான் அங்கவாகின் எத்தகத்தி நெருவாஃபா இக்கத ஷர்த்து மச்சன் ஏனா ரத்துல் குருபாஃபியவே எத்தகத்தி திரேகா வரங் அகு அராஹுரி வரக்கின கஹனாத்தன் ஹுட்டேவ் மிஹங்குராமத்தோகு திரேகா இது ரசூதோ இஃபானுக்கு வரவிஸ் கின மொஜாத்துக்காய் அஜி இஃபானாய் அதி எஹம்பிஸ் அசாபேகஜுங்கு வரக்கின கராமாய்த்தஃபாழுவியவ் ஹைபருக்கு இக்கில்லாய்கா பந்து கொஃபாஹுரி பொடு துரோட்டிக்கு பொடு துர்ஃபை கண்டுகா ஹுரி ஃபல உலாகண்டிக்கா அஜி இஃபானும் ஹிப்பாஃபா தம்மவாய் அத்துமும் ஏ துர்ஃபை கண்டு லுசுவா லெப்பா இக்க இஃபானுக்கு இஸ்தரிபுல் மத்தீகா அம்ரா லெப்பாஃபா இல்லவா லெப்பீமா திஹரியங் ஹிசாப துரகோஸ் ஜெய் பிங்கண்டம் எக்கம் கமாகம் ஃபா ஒவ்வா அனித்வோ பார் ஹுரி திஹமீஹும் ஹிஃபா ஏ துர்ஃபை கண்டு நுனை குணே அசாபே கஜம் குரு ஹைபர் ஹங்குராம் தௌகா ஷஹீது ஃபனர் பேகஜுனே யஹூதீங் எத்திரேங் நுவதிய திம்மிஹும் அத்துல் வியேவ் சலாமாய் சுலவல்லிவ் இத்து ரசூலோ இஃபானும் ஹைபர் ஹிப்பாகின் இத்தாங்கா வடாகின் குன்னோனிக்கோ யஹூதீங் அங்கனக்கு பக்கரி பேக விஹஜாகின் வியகிங் இஃபான வேதுமன் அருவாஃபியவே இஃபேங் இத்துக்கொளிங் அங்குஃபுல ஜவ்வாஃபா ஏகா விஹேபாக்கங் இங்கு வடாகின் எல்லுவாத பாஃபியவே இத்துருக்கு இஃபான் கரிவுகா ஃபரி குழுவான் திப்பை பேகதும் குரே பிஷ்ருபுன் பர்ராவு இஃபானங் ஏ மஸ்கொளி ஃபரி குழுவிகின் ஹம எவகுத்து மெவஹார விஜயே அபுபக்ரு இஃபான் விஸ் ஏ மஸ்கொளிகா தைப்புள் எலுபிகம்கா வியவே ரசூல் இஃபான் ஹம எவகுத்துமே தெபம் இஃபலிஃபுல் மத்தீகா கவாக்கொள் துருக்கு ரவியே மிகமாய் இக்குகாமே இத்துருக்கே இஃபானாய் அபுபக்ரு இஃபானாய் இதுவே கழும் அவஹாரவி ஏ விஹாகி சவபும் கம்கா வியவே ஏ விஹலி கம்ஜேகி கிண்ணாகி வாக்குள் தெக்கீமா தி நெபியே அழுகுண்டு எகந்த குள கொத்தகி கஜி இஃபானக்கி நபி யோக்கம்கா வனீனா தியா இங்கோடாகி ஃபதாங் இங்கோடாகி ஃபானேவே நோண்ணம கஜி இஃபானுக்கு உந்தகுஜும் மீஸ் தக்குன்னங் அராம் ஜித்தானி தாயே மிகம் புனே இக்கம் ஜேகி இஸ்லாம் வெஜ்ஜே திங் இக்கம் ஜேகி கிவேங் அஃபு குருபாஃபியே சஃபியத்துக்கு இஃபானுங்க கேவனி ஃபுல் ஹைபரு ஹிப்பை நசுல் திபடாகின் இத்தாங்கா ஹுன்னவா ஹொய யுபுன் அஹ்தோபுக்கு தரிக்கமதும் சஃபியத்துக்கு இஃபானு மினிமம் குரபா இக்கமனா இஸ்லாமி ஒடாகத்து இக்கமனா ஆய் கேவனி ஃபுல் வல்லுவாஃபியே முத்ஆகி கேவனி ஹராம் குரிப்பு சிலாமாய் சொல்லுவ அஜிப் ரசூல் இஃபான் ஹைபருக்கா ஹுன்னவா முத்ஆகி கேவனி ஹராம் குருபாஃபிக்கங் எங்கே முத்ஆகி கேவன்யக்கி வக்கி முத்தத்துக்கங் இன்ன இனிமக்கே எயி ஜாஹிலிய ஜமானுகா அரபிங் திரேகா ஜாயிசு கமிக்கே இஸ்லாம் தீங் அவம ஃபஹுவிஸ் வஸ்கொலி வாந்திங் எக்கங் ஹிங்கமுங் அயே இத்துருக்க இஃபான் ஹைபருகா ஹுன்னவா இஸ்லாம் தீனுகா எக்கங் ஹராம் விஜ்ஜிக்கங் அங்குவாஃபியே ஹம இஃபதைங் அஹுலிய ஹைமாருகே மஸ் ஹராம் கம்பிஸ் அங்குவாஃபியே இஸ்லாமுகே லஸ்கருகா எதுவாக கஃபா ஹுரி மஸ்தபிஸ் உகாலிபியே ஹபுஷ் கரியங் ஹிஜ்ரிய வடாகின் திப்பே வேகலும் ருஜுவாவே வடாகத்தும் ஹைபருக்கு ஹங்குராம நிமுணத்தனா ஹபுஷ்கரியன் ஹிஜ்ரிய படாகின் திப்பி இஸ்லாமுங்க எம்ஏ பேக்கலுன்னாகின் அபு தோதி விஃபுய் ஜாஃபூர் இஃபான் வடாகின் ஃபியவ் இக்கதி இஃபானுக்கு அரிஹுகா அபு சுஃபியானுக்கு தி உம் ஹபீபத் இஃபான் மிஸ் வடாகத்தேவ் அதி அபு மூசல் அஷரி இஃபானுங்க கவுமுங்க மீஹுனாகின் இக்கதி இஃபான் மிஸ் வடாகத்தேவ் மி பேக்கலும் வடாகத்தி ஹபுஷ்கராகா திஹ அஹர் வானின் திப்பாஃபேவ் அதி அவன் கராகி தௌஸ் வங்காகி மீஹும் மிஸ் இஸ்லாமுகின் அத்வஜே Mimmin avumun itu Resulullah ifan varan ufaflu kurebiye. Mimmin nami khaybarın sulhaga fatahvi dekillagi ghanimayin badibiye. Bukhariyayi muslimga Abu Musa al-Ashari ifanga kibayin. Rivayetin ve Abu Musa al-Ashari ifan vidalviye ahur min yaman karayga tibba itu Resulullah ifan nabi ikamad dava kurba abahaka ibi. Ikan ifan ve khabarta filan parafiye. Den ahurin nai ahuringe dotta tibi dibebe nai. Itulah kejadian hari yang hijrah dia mang. Ahurming ke kaum fansas timmi hunaikin nukui jaimu. Deng ahurming nawakang arayakin hajaz kariya dan datul kuraniko behigen dewni habus kariya tu. Itulah ahurming nai Jaafar pun Abi Talib bifana ibadat bijje. Ika kejadian vidal bijje timan membes mitiwi itu Rasulullah bifana fonuvima mitenang hijrah ayah. Tiba mihun bes itulah kejadian kibayin khabar fling atwij jaman dan den nagali mitangga timme. Dengan tangga barat fasihah kematiga, ahur menai, ibekalunai itu biye. Dengan ibekalun itu rasulullah ifan hariya berada katuang enggak lima. Ibekalunai ikwa ahur membes itu rasulullah ifan hariya ngairu. Ikan ifan hunnevi khaybar hippaing itangge ila akhiril hadis. Abu Hurairah kifanai ikan ifan kaum dawsuanghai mihunai itu rasulullah ifan hariya ngaiyus itu ikan khaybar hunnoni korhe. Miwahak Abu Hurairah kifan riwakurabair bidalwe. Aharmin itu Rasulullah ikhwan ke arihan annan as Madinah yang edire ke fatis namad aharmin kulai sibab pun urfutot ikhwan ke fahe pulge ding ke ikhwan aharmina kabot ke jeba pa khaybar funu bima itna diairu itu Rasulullah ikhwan hunnevi kusay bati ki kote hasor kurba ginne etam fatahwi aharmin itanga tibay salam wa ha hajjaj pun allat islami walagin itu Rasulullah ikhwan ke ariya balaga tibis itu ke ikhwan khaybar ga hunno ni kore Mikaliye kefana ki varan mudagina bekali ke ikali kefana islam mifaa dinni biye algunluge varagina mudata makkaga in algunluge embak watuga veve adi makkaga ekek mihun gatuga algunlag annaangwe varagina daranimis veve e mihunang algunlug islam vejjikan engumuge kuriga etaketi atlan diyumang amurfulu debung edemev islam vejjikan engijja nama e mihun emudalien nudeenete den mikamang amurfulu debafiye den ikali kefana makkaya badagatuma tayyar kurubafa dinni biye makkaga mihunge gatuga Algun dakkan hitang eriha bahake dekum ke amurful nude biye ka fasiya ikon algun ke mutajen nude biene demi amurful es debafiye. Ika jikfan vidalu ye ding ahurmen makkah agus erumun kurayshunghaya ke mihun ahurin kuren khabar ehuman ebe jeve erum ibamihun tibi itur rasulullah jikfanu khaybarai hangramiya badake bahake ibikin ika jikfanu etanum bajiye badagan noane ikamang hiko gimbarang ufalyuge. Ika jikfan bajiye badaga tumai gadoye badaga tumai Mi degutu ke macam dede dewamihun ke metuga zuabe harad kiapa uswe mihuriha kame ahurin nang emihun ke basta kung malum fijmung emihuna bonefime ahurin ke kibaga ahuri kibamihun uhawane khabare ding emeng ebegatima bonefime Muhammad Gifanai ikal Gifan gassab ekalum mifaru noni anguramae ke hatiar furihame anguri anguramae ribayka abad eba kure bihiye mihinkamam mifaru bajibi gutuka bajibi bisnoe mihar emihun ikal Gifan ayer koging eba olece Emihun berarti, ahurmen nak ikhlasan kerja, kami nukuranu eh, ikhlasan genggus dini, Makkah yang ikhlasan kaum kebihun nasi, ahurmen mihi Yahudi Madinah kebihun, atom fairun ganima bikuairun, etanom biafar kore Quran me hita mudakolin khodar eh, jeba mihun bes ahurmen nak darati mihun atom etkolaj beto berada eh, ehem biafar biring kurin, nudeuni biyeka faedain nujben eh. Dem makka gitirega mi khabaru hingun eki ekachakan emmen emmena miwahagata dakka dakka ba ufakuran pra puwe adi mi khabaru gena hajjajuge daranimis avas avahannaga enaen ada kuran pra puwe makka ga nikamati fati islam mi khabaru dibigen baran hitam ko puwe mi gotungus abbas gifana mi khabaru dibi wadagin hairam provegin hajjajuge gasan ekajifan ge alak fonu bagin bidal biye kalege mirasati genai tedu khabaraka buma bure maras kajang ekiri tontaka ma bure Mina bunyifie, algun mirai kajikmana, ibad dilikuran ke badame dan nawasi. Dem mirai kiraikan juga hajjaj gus abbas kifana, ibad dilikun hajjaj Makkah in faaba, tindu swanden sirukurubaging hunne wang hua kuruafa. Tetu kabar oranggalat dan nawasi. Ane dua kabir hajjaj Makkah in nukmah Madinah datur kofie. Mitosta juga abbas kifana game berak nukmah beragim bis nolu batil. Dem tindu sumafu abbas kifana wala riit hedon kore jabba. Kuan tu jawab, najihati berdaging haram pulu ke terega kurai swangha ke borun tiba majis berdaging. Mibamiu zazatang hiulen firima vidalu jeet ya mibamiu mieto anika hiulen ni kongkong kabawa. Mibamiu dan nafuwe kajikfan tiha ibar file dakwaafat ya hunnevi හැම ජෙහුණු මුසීබතික බොඩුකම තොය එක රිෆාන් විදාල් වියේ අහුරින්නක මුසීබති නුජහේ එ හජ්ජාජ මිරටන් ඇස්වා එදී තිය බෑමියුගේ එම්මෙන්ගේ බුද්ධියා කුළේ හුරසාර කොපේ ඒනා අයි ඉස්ලාමකින් ඒනාගේ මුදාකොල් මිතන දොහෙදෑගින් දියමට ඉගන්තන් ඒනා රඟල කොගින් එ දිය ඊනුන් හැජේ සබපුර බොල බෑකු මීම මීහකු මච්චන් හස්තවරි වෙජ්ජ නම නොවත බෑකු මීමගේ හිතුවෙතරේගා එබ්බයක බෑකන් හස්තවරි වෙවිජ්ජ නම බේරුන් අන්න මීහුණක් හිතම රඟල කොපස් එබැකුවේ බුද්ධියායි කුලජ විධානය මොහම්මද ගුෆානු මිහාරු උනෙවි ඛයිබරු හිප්පවෑගින් එතන්ගේ රණීම පස්සවාරය අදි ඒ යහූදීන්ගේ රස්ගිෆානුගේ දරිකමදිනා කායන් බැල්දවෑගින් එකමුගේ උපලිගය දෙමි බෑමියුන් තිය ඛබරුස් ඉගදානසාය කියාපා තිබ්බා වරන් අවහම් බෑමියුණන් එෆුන් මිෆුරුන් සහ ඛබරතන් අතුවෙජේ දෙම්ෆෑ සලාමයි සලවැල්ලි රසූදෝ ගිෆාන් ඛයිබරුගා තිබෙන් බේරුන් කුල යහූදීන් එතන්ගා දනුගොවන් කුරුම බෑතිබ්බෑපිය මෙ බෑතිබ්බෙවි කුරා ගොවාමිගේ දෙබෑ කුල එබ්බෑ හිප්පෙවුන් වචරේ මිග මතිගා අමරු ගිෆානුගේ ඛලීපාකම ජිහෙන් දෙමිස් තිබුවේ එහා තනුන් අනික්කා එබෑමියුන් ගදර් බෙරිවෙගින් එම්මෙන් බේර කුරබා ශාම් කරේ ෆොන්වාජ බිය ফাদা কেবে কিয়ে ফতা করেম মির রকি খাইবরা ইদাদি গাতুগা মদিনায়ং হরে হদওয়ালি গ রাস্তাগা অন্ন ইহুদিন গ মিহুন তিবে রকি সলামায়ে সলাজি রাসূলুল্লাহ ইফান খাইবরগা হুননা ফাদক ফতহ কুরাওমান ইসলাম গ লস্কর ফনু বিয়ে মি লস্কর দিউমন এরাসুগে মিহুন হরিহা মুদা দুকফা জানায়গিন শাম করে দিউম সুলহ বিজ্জবে তামা উগে মিহুন সুলহ তামা আকি মদিনায়ং আররে আদহুগে রাস্তাগা অন্ন ইহুদিন তিবে রকি سلامائے سلوالی رسولullah اقمان خیبر ہپےمون تایماو گے میہون اہر اہر جزیدیین اسلام گے ویریکم درگا تیمہ صلح وی جوے فتح وادی القرا وادی القرا فتح کربم دین فے سلامائے سلوالی رسولullah اقمان وادی القرا گاتبے یہودین کیمن بوان انگا وافی می بامی گے کیبان کیمن گتم گے وتر فنی وڑا انو گتم خیبرم وادی القرا یای ہنگرام کربم اصحاب ایک نا گے بڑا گے فی وادل قرائقی مدینہ آئی دادی خیری گا اُن رشکے ابو حریر اتقفان رواکر باتے اور میں خیبروں اتر رسول اللہ اقفان گا علیہ گا دیئی وادل قرائق رہے اتر رکھ اقفان ارشو کے حصور گا حتر دو سباندن ہننے بھی حتر دو حفو امیہوں ہنگرام یا نکمے جیب دیں امیہوں نے اسلام دین گوال با اکم امیہوں مناوے گا تیما ہنگرام فٹو آئے پی دادی مدو بیک وطلو آئیر بجو امان دیف ہوئے ارب اس فتح ہوئے ارشو کے مدا غانیما کربا پا ರಸುಗೆ ಬಿಂಗಂಡಾಯ್ ಗಸ್ರು ದಿಬ್ಯಾಕುಳ ಎಬ್ಬ್ಯಾಗ ಮಚ್ಚಂ ಎಮಿಹುಗೆ ಅತುಗ ಬಹಟ್ಟಾಫಿಯವೆ ಎರಸುಗೆ ವೆರಿಕನ್ ದೆವ್ವಿ ಅಮ್ರು ಬುನು ಸಯೀದ್ ಇಬ್ನುಲ್ ಆಸರ್ ಹೆ ತಾಮಾಗೆ ವೆರಿಕನ್ ದೆವ್ವಿ ಅಬೂ ಸುಫಿಯಾನುಗೆ ದರಿಕನ್ ಯಜೀದ್ ಅರೆ ಮೀನಾಯ ತಾಮಾಗೆ ವೆರಿಕನ್ ದೆವ್ವಿ ಏನಾ ಇಸ್ಲಾಮಗೆ ಮದೀನಾಯ ಬಡಾಗೆ ದುವಹುವೆ ಮಿಕಂಕಮ ಫೌಗಾ ಸಲಾಮಾಯ ಸುಲಾಲ್ದಿ ಇತು ರಸೂಲ್ ವೈಫಾನ್ ಉಫಾ ಫಾಗತ್ ಕಮ್ಗ ಮದೀನಾಯ ರುಜುವ ಬಡಾಗೆ ಫಿಯ ಮಿ ಎಮ್ಮಿಹಾ ಕಂತ ನಿಮುನು ಮುಂ ಮದೀನಾಗೆ ಕಾರಿಗಾ ತಿವಿಗೆನ್ ದಿಬುನು ಹಾ ತಂಬಳಕುಂ ಇಸ್ಲಾಮನ್ನ ದುತ್ರಾವದೆ غدر بری دسمینوں گے اندھا گوتکم مہرس کلیاں گے نبی آیا اسلام تکم سلامی کروبا فی ہے والحمدللہ خیبر ہی پیومائی عمرت القضایا ایدیمت گابی ہنگراما فاہی کے سلیت سیدنا عمر بن الخطاب الى تربا تربا اکی مکایا دیدوہ کے راستہ گا عبدا اکی فراتگا با وادی کے عبدا اکی مکایا حتر دوہ کے راستہ گا واسنے کے تربا گا تیبے حوازین ونگا گے میہوں ಸಿಸ್ಸಾಲ ಹಂಗುರಾಮ ಕುರೇಬು ಮಂಗ್ ಅಮರು ಗಿಫಾನು ತಿರಿ ಸೊಹಾಬೀಂಗ ಮಚ್ಚ ಬಿರ್ಕುರಬ್ಬ ಆಫಾ ಫಣು ಬಿ ಹಿಜ್ರೈನ್ ಹೈಬನ ಅಹರುಗೆ ಶಾಬಾ ಮಹುಗಿ ತಿರೇಗೆ ಅಮರು ಗುಫಾನ್ ದತುರ್ ಕುರಬ್ಬ ಆಫಾ ವಡಾಗಿಂಗ್ ಇತಂಗಡ ನುಕ್ಮ ವಡಾಗಿಂಗ್ ಇರು ಎಮಿ ಹುಣಂಗ್ ಇಸ್ಲಾಮ್ಗೆ ಲಸ್ಕರಿಂಗ್ ಅನ್ನ ವಾಹಕ ಇವಿಗಿಂಗ್ ಫರ್ಬತ್ತವ್ಗೆ ಮಚ್ಚಂಗ್ ಅರ ಫಿಲಾಗೊಸ್ ವಿಸ್ಸಿ ವಿಹಾಜ್ ವಿಜ್ಜೆ ದೇಂಗ್ ಅಮರು ಗುಫಾನ್ ಮದೀನಾ ಬಡಾಗೆ ಮಗ ಮತೀಗ ಝುಲ್ ಜದರೆ ವಿಕಿಯ ಮಂಜಲಿಗ ಹುಣ್ಣ ನಿಕೊಂಗ್ ಹಿಲಾಜ್ ವಂಗ ಮೀಹಕ್ ದನ್ನವಾಫಿಯೆ ಮಿತಾ ದಾದಿ ಗಾತುಗ ಹಸಾಮ್ ವಂಗಾಗಿ ಕಬೀಲಾಯಿ ಗೆಮಿಹುಂ ಎಬವೇ ಎಮಿಹುನಾಯಿ ಹಂಗುರಾಮ ಕುರೆ ಬಿಯಾ ಕಿಯತ್ತವೇ ಅಮರ್ ಗುಫಾನ್ ವಿದಾಲುಯೇ ತಿಯವೇಕಾಯಿ ಹಂಗುರಾಮ ಕುರಾಕರೆ ರಸೂಲುಲ್ಲಾಹಿ ಗುಫಾನ್ ಅವರ ಮೆನಕಂ ಅಮ್ರೆ ನುಕುರಬತೆವೆ ಅವರೆಂ ಆಯಸ್ ಮಿಹುರಿ ಎಕ ಗುಫಾನ್ ಅಮರ್ ಕುರೆ ವಿಕಮಿ ಕುರಾಹರೆ ಝುಲ್ ಜದರ ಕಿ ಮದೀನಾಯಿ ಹಮೀಲ್ ಗೆ ದುರ್ಗಾವಾ ಮಂಜಿಲ್ ಕೆ ದೇಂ ಅಮರ್ ಗುಫಾನ್ ಮದೀನಾಯಿ ಬಡಾಗಿಂ ಫಿಯೆ ಸರಿಯತ್ ಸೈಯಿದ್ನ ಅಬಿ ಬಕ್ರಿ ರದಿಯಲ್ಲಾಹು ಅನ್ಹು ನಜಿದು ಕರಾಗೆ ವರಿಯತೆ ಇಕಿಯೇ ತಂಗನುಗಾ ಉಳೇ ಕಿಲಾ ಬಂಗಾ ಅರಬೀನಾಯಿ ಹಂಗುರಾಮ ಕುರೆಯುಮಕ್ ಹಮ ಮಿಶಾಬಾ ಮಹುಗ ಅವು ಬಕುರು ಗುಫಾನು ಲಸ್ಕರಿ ಗಮಚ್ಚ ಬಿರಿಕುರಬಾ ಫನು ವಿಯೇ ಇಕ ಗುಫಾನು ಇತನ ಬಡಾಗಿಂಗ್ ಎಮಿ ಹುನಾಯಿ ಹಂಗುರಾಮ ಕುರಬ ಎಮಿ ಹುಂಕುರ ಎಬ್ಬ್ಯಾಕು ಬಜಿವಿಗೆ ಫಿಲಾದು ರಕ್ಕಾ ವಿಜೇ ಅನ ಬ್ಯಾಕು ಹೈಯರ್ ವಿಯೇವೆ ಕುರಕೊಂ ಮೀಹುಂ ಕತುಲು ಬಸ್ ವಿಯೇವೆ ಮಿ ಹೈಯರ್ ವಿ ಮೀ ಹುನಾಯಿ ಸಬಿಯಾಯಿ ಗರೀಮಾಯಾಗಿ ಇಕ ಗುಫಾನು ಮದೀನಾಯ ರುಜಾ ಬಡಾಗಿಂಗ್ ಫಿಯೇ ಸರಿಯತ್ ಬಶೀರ್ ಬನು ಸಾದಿ ರದಿಯಲ್ಲಾಹು ಅನ್ಹು فدكو كاريغات بي مرات بنهاج مشيكوناي هنغرا مكور ومك هما مش عبان مهوغا بشير بن سعد غفان تري صحابين يا مكه بيركر بابا فنو بي اكل غفان اميهون ري حساب بداكين اتنم بدل بي اميهون سوفا سو بي هوي هبا ميونا يا اميهون كور خبر استيما اميهون بنفوي ميستكم بي فربتك متي جاي ميموس مك اميهون ميتاك نوتي بي هوتي دين اكل غفان ميتكتي غنيما كور باكين مدينه امر وداغن نونيكو امیہوں نے خبر دی بگن ناس حمل دی ہنگرام فتح ہوئے امیہوں گے گین کمائی اسلام گے بینس کل مدکم امیہوں گدوے امیہوں گے صوفہ صوفی تب فرکہ گن فوئے اسلام گے گین بے کردن شہید بجے بشیر گفان ویس ورب بڑکو زخم ہوئے ہنگرام ایک میدانا بیٹ وڈا گن حیفل نیتی انو نکوک ابا امیہوں گس ایروسی انجیر وی فینجی ہم فہن مر مردن دیمون کال گتکا فدکا وڈا گن یہودی گگے گا انو ابیس کربا فسیح پڑو گن مدینہ وڈا گن فیئے ایک دیفان وڈا گن ایرو می خبر آگن علبت من زید گفان مدینہ وڈا گن می خبر تک ایتو رسول اللہ اکفان دیبا فیئے سریت غالب من عبداللہ اللہیتی رضی اللہ عنہ نجد کرائے کاری گا انہ میں فعاتے کے اتنے جمی ہنائی ہنگرامیت دوی ستا تری صحابین گا مچا غالب من عبداللہ اکفان بلکر بافا فنو بی میہر گے رمضان مہوی ترے گئے می بے کلوں امیہن تیبیتنا بڑا گئن ہنگرام کربا امیہن بلیوے فیلاندوے دیوما فہو امیہن کے بکر تکائی جملتا غنیمہ کربا گئن مدینہ بڑا گئن فوئے می ہنگرام آگے ترے گا اسامت بنو زائد گفانوں کافرک فاہم بڑا گئن دنگ ہم قتل کربا فانے کا یقین بھوم لا الہ الا اللہ محمد رسول اللہ السلام علیکم می فدہ انگوائے فیئے اکلے گئے بہا بلیو میں نیچ قتل کربا فیئے دنگ بے کلوں مدینہ بڑا گئن رسول اللہ اکفانوں اکما ہپلا نوئے اے واقع دکوائے فیئے اسامت دن نبی اے مارس کلیان رسول آئے اکلے گے اہن اکی ہم اکنی گاتلیوں سلام مبمت ہے رسول ضعیفان حدیث کو ربی اے کلی گفان اینا گے ہی فلائے گے بلی ہی گے دن امیہا گے اہل ورین مارو گے دیا دبا اسامت گفان علاکو منیون کو ربان امر کو ربان بھی ہے اسامت گفان ویدالو بھی ہے تبن کلی گفان ہیتن ارے اکن تک فہو گا اسلام ویبون کم گا بینا ہوتا ہے مکنتو گے واحکا گا ملیا آئے بابا دبا بھی ہے يا ايها الذين امنوا اذا ضربتم في سبيل الله فتبينوا ولا تقولوا لمن القى اليكم السلام لست مؤمنا تبتغون عرض الحياه الدنيا الى اخر الايه سريت بشير بن سعد رضي الله عنه اجرين هبن اهر شبال مو تريغا تن ستيك صحابين مكه بشير بن سعد ويركر بافا هنغراميك فنوبي مي فنوبي عيرت بن حسن الفزاري مينا یمن وجبار کیا تنگا اتب کو گن مدینہ آئی ہنگرام یا تیار کو گڑے خبر اتو رسول اقفان ای وڈا گن گن امی ہونا دما کرے مشے فائے کل اقفان مجسکرا گن امی ہوں اڑے تنگن بڑا گن ارو امی ہونا می خبر ای گن فلا رکھا ہوئی جے دن اے تنگن گاوا امی ہوں گے صوفا صوفی تا غنیما کر بڑا گن بڑا گن نانی کو اے اوینت بنا حسن ایک کو گن گڑے امی ہونا دما وجے با امی ہونا حمد دے بمون امی ہوں بس کڑا کو حمد دیفا انیکا فلا اندو بڑا گن فوئے اے می ہوں گے چلیں ہیر کرے بنی دمی ہے کہ اے دمی ہوں نائی اے غنیمہ یا گے مدینہ بڑا گے فیے می گنے ہوں دمی ہوں اسلام وجہے عمرۃ القضاء می ہر وے ذوالقعدہ مہو گے ادو ہوگا سلامہ صلی اللہ علیہ وسلم اتو رسول اللہ عفان عمرہ یا بڑا گے تو نکو بڑا گے فیے حدیبیہ یا دیا امیہ اسلام می عمرہ یا دیا مسائی اے فہر دیا می ہوں کرے ہم ایک کوئس فاسوے نہر من امر کرے باپا بے ادی اے فہر ندا اتا بے کوئس کلی گفان گلی ہوگا نکتو ہے میرا ترگا انہنوں نائی لکدین نجا بولیت پھر ہنوں گے دہاس میہن دیا کم گا بھی ہے مدینہ کے مچہ برکرے بھی ابو رحم کلثوم بن الحسین الغفاری بکلی گفانے مکہ گا کتلبان حدوی کم گا فسطرس اوک گندے بھی ہے انگو رام ہے کہ ہتھیار تکائی دہنا تکائی لونسی تبیس گندے بھی ہے اہو گے ترین ستے کا گندے بھی ہے میں گتا کنتا کرے بھی کرے شنگا کہ میہن قدر بھی ہے سلحنا مایا خلاف جنم رکھا تیرے وڑا گتم تھے ذوالحلیفہ یا ہمیں بڑا گنفا اسواروں کوریا نیرو بیفی ہے امیہوں کے مچہ بری حکم گا لبی محمد بن مسلمت گفانے ایک فاتن ہتھیار ہی پی لسکری نیرو بیفی ہے می لسکر کے بری کا لبی بشیر بن سعود گفانے دن سلامہ صلی اللہ علیہ وسلم اتر کے گفانے می تنن احرام بننوا فرعو کے مگم بڑا گنو من تلبیہ بدالوان پٹو ایفی ہے دن اسلاموں کے ام میں تلبیہ کیوان پٹو ایفو ہے دن محمد بن مسلمت گفانے اسواروں نے بڑا گن مرد ظہران نکمہ وڑا گن فیئے میتنون قریشون ہاک بیکائی بدل بگن امی ہن احافوئے تیبا امی ہن تیاغوتن استکائی ہتھیارا گن اننی کنکمکا ہیئے اکر اگفان ویدالوئیے مہرس کلیانگ رسے بیا میرے ایک فتیو گا اتو رسول دا اگفان می منزل بڑا گن فانے مہم بگنے می با امی ہن اوسوہم مکہ یا گس قریشون ہاک امی ہن مخبر دیفوئے மக்காக மீகும் வரப்பட சிஹி பீர்கஞ்சே மீகும் புனவுளேம் ஃபிராஃபியே அஹர்மின் சுல்ஹானாமாயாய் ஹிலாஃப் கமை குரிய முனியாய் ஏம் பீர் எகுத்தங் ஹத்தியார் தக்காய் அஸ்தக்காயகம் வடாகன் நோனி அனிக்கா கியபிகம் பாவே எகுத்தல் லஸ்கர் குவாகின் ஹங்குராம குரவ்வாம் வி கொங்கமக்கா ஹையவே மிவாஹக்கியாகின் முக்ரிஸ் புன ஹொஃப்சு மக்காக படும் குறி ஜமாத்தி கெமீஹுனாகி நுக்குமை இது ரசூதோ இஃபானாய் பத்தல் கொஃபியே ஏர் இஃபான் ஹுன்னவி பதுன் யாஜிஜே விக்கியே மன்சிலி கே எமீஹுனாஸ் தென்னவியே கலிஃபானி துப்புழு இருவெஸ் அதி பொருஃபுழு வி ஃபஹ்மெஸ் பதரை குரவா பேக்கல கீமோ நூனவே ஏம் வீர் ஹங்குராமாக ஹத்தியார்த்தக்காய் லஸ்கராகின் கலிஃபான் கௌமுகி மீஹுனா திமாயத்திய வடாகன் வாணி கொங்க காத்தோய் கலிஃபான் தீவி சுல்ஹனாமாக வணி தத்துர் வெரிங் ஆதாயகா கிங்குளை ஹத்தியாருகி இத்துரு ஹத்தியாருக்காகின் மக்காயன் அரவடாய் நுகத்துமன் நுந்தோயே கலிஃபான் ஹதீஸ் குரவியே திவன் கலிஃபான் இருத்தாய் ஹிலாபக மக்காயன் அரவடே நுகன்னவா ஹீமே முஹ்ரிஸ் தென்னவியே கலிஃபான் கி ஹேஃபுல் கமா வஃபாத்தில் கமம் மஷூர் விகிம்பாபே கல்கீமே தெம் மீனா மக்காயகுஸ் அங்காஃபியே மஹமது குஃபான் ஹுன்னவி சுல்ஹனாமாக ஷர்த்து மத்திகே தென் சுலாமா சுல்வாஜி ரசூத் இஃபான் மர்ரு ஜஹரான ஃபேபா வடாகின் ஃபா ஹங்குராமாக ஹத்தியார் சகாகின் எப்பே பதுன் யாஜி ஜ ஃபனு வாஃபியே இத்தன கீ மக்காயா ஹமீர் கி துர் மீன் காவாத்தனிக்கே எ ஃபனு வி மீம் கவச்ச ரக்காத்தில் உமத் துவிசத்த மீம் கவச்ச அவஸ்புன் ஹவதியில் அன்சாரி மிகல் இஃபான் வெரி குரபாஃபா ஃபனு வாஃபியே தெம்பே குரே சொங்காகி மீம் மக்கா ஹுஸ்குஃபா ஃபர்பத்தோ கமைச்ச நுக்மை ஜவ்வே எ மீனக்கங் இத்து ரசூத இஃபானாய் இக்கல் இஃபான் கஸ்ஹா பேக்கலும் கெஃப்ருகா துவாஃப் குரபா உளுவாத்தம் பலா திம்மை ஃபசீஹே நுயே சுலாமா சுல்வாலி இக்கல் இஃபான் ஹதீத குரிய நிர்வா கஸ்வாய விக்கியே ஒரு கமைச்ச சவாறு வடாகின் நுக்கு வடாகின் ஃபியே இஸ்லாமும் கனி வடாகின் இத்துரு இக்கல் இஃபான் குபட்டாகின் தல்பியா கியமும் கெண்டே இக்கல் இஃபான் மக்காயங் அரா வடாகதி சனியத்துல் ஹஜூன விக்கியே பராத்துனே இத்துரு இக்கல் இஃபான் ஒரு ஜகங் ஹிப்பாகின் வடாகின் வணி அப்துல்லாஹிபின் ரவாஹத்து இஃபானே நிகல் இஃபான் எஹர ரீதி ஹரு அடுஃபுலும் இஸ்லாம் தீ நசாய் ரசூல்லா இஃபான் மச்ச பர ஃபுரியமக்கோ மதா கியூபமும் ஃபுரியம் லெமே விதாலுவமும் விடாகனே இஸ்லாமுங்க உஃபலி கொலை நெச்சே மிஃபத் ஒகுத்துகா சயீதுனா அமர் இஃபான் விடாகனோமும் அப்துல்லாஹிபும் ரவாஹத்து இஃபான் அதிமாய விதாலுவியே ஏ அப்துல்லாஹியே மேரஸ்கிதாங்க ரசூலாய் குரிமத் ஃபுருகா இகலாங்க ஹரம் ஃபுருகா இஸ்கல் இஃபான் தனி லிங்கியமும் ஜவஹத முந்தாய் மிஹம் விதாலுவீமா இது ரசூல் இஃபான் ஹதீஸ் குரவியே ஏ அமர் இஃபானுவே எக்கியாத்தக தீன் காஃபருங்க ஹீத தூணு துனிசாக்க புரேஸ் அசர் குறும்படுவானே தின் ரசூல் இஃபான் அப்துல்லாஹிம் ரவாத் இஃபான் ஹதீஸ் குரபியே அதி மிஹம் பிஸ்கியாரே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹ் லா ஷரீக லஹு ஸதக வஅதஹ் வ நஸர அப்தஹ் வ அஸ்ஸ ஜுந்தஹ் வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹ் தின் அப்துல்லாஹிம் ரவாத் இஃபான் மிஹம் விதாலுவான் பட்டேவும் எம்மிஹா இஸ்லாமும் அடுவருக்கும் மிஹம் கியம் பராகின் புவே மக்காக கங்கோல்த்தகம் மியடு அரா ராகிந்தே மிஃபத் ஐஜதா எக்குகா இத்ருக்கல் இஃபான் வடாகின் கெஃபுல்கா துவாஃப் குரபியே தென் சஃபா மருவாகா ஹிங்கவாஃபா மருவாகி காரிகா ஹதீத கத்லபா இஹ்ராம் கண்டுபா இஸ்தரிபுல் துருக்குரபாபியே மிகந்தத்த குரபீர் மக்காக முஷ்ரிக்கும் கெகினமியும் திபி கயகான் ஃபர்பத வச்சங் அரா இஸ்லாம் தக்கும் உலேக வித்த தெக்கே குளிவலாரே எத்தாங்கா திபிகின் கியத்தே அஜாபுவே மிருஷுகா மீஹும் வாக தக்கத்தே மதீனா தியமியும் திபெனி ஹுங்காஸ் ஆஸ் பஜிஃபயே ஏரீவே சம ரோ புகுத்தான் தொகுத்தாய் நிகன் திகேரே உளே ஹஜ்விகமாய் வருகதக்கம் ஹீவனி கிஃபுள் வசாகின் ஃபுல்யாத்தக ஃபுமேஹின் சுலாமாய் சொல்வாலிபி ரசூதோ இஃபான் அம்ராகி கந்தகும் அவதி வடாகின்னே ஃபவுகா இத்துருக இஃபான் அரிஹுகா ஆஸ் அம்ராகி கந்தகும் நிமுணு மீஹும் குறை துவிசத்த மீஹும் பத்துனு யாஜிஜ ஃபனுவாஃபா எத்தாங்காத்தி மீஹுங்க அம்ராகி கந்த நிம்மமங் அண்ணாங் அங்குவாஃபியே தெம் எம்மெங் ஆஸ் எ மீஹுங்க அம்ராகி கந்த ஃபுரியம் கஃபுவே சுலாமாய் சுல்வாலி ரசூத் இஃபான் மக்காகா ஹுன்னவி ஃபுரியம் அத்திந்துவாரே மிதுவஸ் ஹமவி ஹத்தர்வன் துவகு மெந்துரஹே மி வகுத்து ஹம ஹமவும் மக்காக படும் குறி ஜமாத்திக் பேக் வாஸ் கை இஃபான் மித்தாங்கா ஹுன்னே உங்க முத்தேன் ஹம வைஜ்ய நுந்தோ ஏதன்னாபியே திங்க இஃபான் மக்காயும் ஃபேபா விடாயும் அசா பேக்கல் நாயகி மதீனா தத்துர்ஃபுல் குருபாபியே மி தத்துர்ஃபுல்கா ஹம்சத்து இஃபான் தரிக்கம் பதிலும் மக்காகா இன்னும் அணிக்கோ மதீனா எகிந்தேவியே மைமோனத்து இஃபானா இக்காயன் ஃபுல் பதிலாகத்து மேமோனத்து இஃபான் கி ஹம்சத்து இஃபான் அம்பிக்கம் பதிலுன்னே மிகவனா இன்னவி மக்காக மிதத்துருகா வடாகின் மக்காகா ஹுன்னவா இக்கவனாயா இக்காவின் பல்லவாகின் மதீனாய கிந்தவாபியே மி மேமோனத்து இஃபானக்கி ஹிலால் மங்கா ஹாரிஸ்கு தரிக்கமலிக்கே சலாமாய் சொல்வாலிவி இத்துருக்க இஃபான் எம்மி ஃபஹும் காவனி பெல்லி பேக்கமலிக்கி மிகவனாய மிஹாத்தனம் இசி ரத்தும் நபவியாக திம்ம நபாகி ஃபுருத்தம ஜில்து நிமுனியே வல்ஹம்து தில்லாஹி அவ்வலம் வாஹிரா மியா ஜெஹுன பாய் ஃபெரிஃபா உன்னஹுரி ஹிஜ்ரைன் அவ்வனா ஹருகே வாஹக்கேனே வசல்லல்லாஹு அலா சையிதுனா முஹம்மதின் வாலிஹி வசஹபிஹி வசல்லம்
1: கீரத் ரசூலாக சீரத்
0: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين هجرين أبوان أهر خالد بن الوليد غفاناي عمرو بن العاص غفاناي عثمان بن طلحة غفاناي نتيم بيكالهم إسلام وداغتو خالد بن الوليد غفان إسلام وداغي قطو غباهكا مفدين رواك ربطي أهرين ناي مدغا مارس كلان تدمك دكيومن إراد كربي هندوغا أهرين هيتن إسلام دين نور وآس ودي جيو أهرين هيتوغا هنغان فرافيه أهرين محمد غفاناي ديكولا ميهنغرامة كرائر هما كومي هنغرامي أكون إمري أنني كومي ديري ديبغن ಅದಿ ಅಹರ್ ಮೆನಮಿ ಒಳವೆನಿ ಎಬ್ಬೆಸ್ ಗೊತಕ ನೋಂಕಂಗ ಹಿತಂ ಅರಾಮಸ್ ಎಬ ಜೆಹೆ ಇಕಲಿ ಗಫಾನು ಕಂತಂ ಹತ್ತಾವಿಸ್ ದನಿ ದುವಹೆ ದುವಹ ಕಬರೆ ಕುರಿಯರಮನೆ ಮಿಜಾತು ಫಿಕುರ್ತ ಬಡವೆ ಫಾ ಹುಟ್ಟ ಇಕಲಿ ಗಫಾನ್ ಅಮ್ರತುಲ್ ಕದಾಯ ಬಡಾಗತಮ ಅಹರೆ ಮಕ್ಕಾಯಿನ್ ಫಾಬ ಫಿದ ಜೈಮೆ ಏರ್ ಅಹರಿಂಗಿ ಅಖ ವಲೀದ್ ಮುನುಲ್ ವಲೀದ್ ಉಳೆನಿ ಇಸ್ಲಾಮ್ ವಗಿನ್ ಇತುರ ಕಲಿ ಗಫಾನ್ ಗೆ ಅರಿಹುಗೆ ಏನಾ ಇಕಲಿ ಗಫಾನ್ ಗೆ ಅರಿಹುಗ ಮಕ್ಕಾಯಿನ್ ಅಸ್ ಕುಣೀರ್ ಏನಾ ಅಹರಿಂಗ್ ಹೋದಾಂಗುಳೆ ನುಫೆನು ನೀಮಾ ಸಿಟಿಯಲ್ಲಿ ಫಾ ಗೇಗಾ ಬಾಬಾ ಫಾ ಹಿಂಗಾಜ್